0: இல்லத்தெல்லாம்
1: La Caribeña, la hora llega gracias a Desodorante Etiquette. Dale amor a tus axilas.
2: 8:22.